தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருக்கிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருக்கிடு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததலு தத்திமி ததிமி தத்தனு தத்த தரித தன